0: அப்படி இல்லம்மா, நான் பாடுறேன் கேளு. தந்தன தந்தன தந்தன தந்தன தான தந்தானா, புரியுதாம்மா?
1: உன்னோட பாடுத்தரமோ?
0: மூவந்தி பெண்ணினே முத்தணி மூக்குத்தி கொண்டு வந்தாட்டே.
1: ஓஹோ.

0: அப்படி இல்லம்மா, நான் பாடுறேன் கேளு. தந்தன தந்தன தந்தன தந்தன தான தந்தானா, புரியுதாம்மா?
1: உன்னோட பாடுத்தரமோ?
0: மூவந்தி பெண்ணினே முத்தணி மூக்குத்தி கொண்டு வந்தாட்டே.
1: ஓஹோ.